வணக்கம், வந்தனம், அந்தர்க்கு நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய ஆதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். நேரம் 6 மணி 1 நிமிடம்.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிறர் அவமானப்படுத்தும் போது அதுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சில நேரங்கள்ல நம்முடைய ஒரு சிறு புன்னகைய மட்டுமே பதிலாக கொடுக்கலாம். அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டாம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருக்காரு. அந்த நாட்டை சிறப்பா தான் ஆட்சி பண்றாரு. ஆனா அந்த நாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு அரசனை பிடிக்கவே பிடிக்காது. அரசர் என்ன பண்ணாலும் சரி, அதுல எப்படிடா நம்ம குறை சொல்றதுன்னு குறை தேடிட்டே இருப்பாரு. அது அந்த ஊர் வீதிகள்ல நின்று அரசரை பத்தி அவதூறு பண்றதையும் ஒரு வேலையாவே வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த அவதூறு பேசுற நபர் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டு கதவு தட்டப்படுது. வெளியில ஒரு காவலாளி நிக்கிறாங்க. அவதூறு பேசுற நபருக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம அரசரை பத்தி தப்பு தப்பா பேசுறதால நம்மளை அரெஸ்ட் பண்ண போற குடும்பத்துக்கு ஒரு நாளாச்சு நீ உழைச்சு உணவுக்கான சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கியா? அடுத்து சோப்பு கட்டிகள், என்னை பத்தி இவ்வளவு நீ பேசுறியே, முதல்ல நீ சுத்தமா பண்பான ஒருத்தனா இருக்கியா?

0: கால்கள் அது வந்து மிருகங்களுக்கு, 18 தலைகள், 36 கால்கள் பேர்ட்ஸுக்கு.
1: ஹாய் வனிதா அக்கா, குட் மார்னிங். நான் வெளிமடையிலிருந்து நிலேஷ் பேசுகிறேன். 30 மிருகங்கள், 18 பறவைகள்.
2: சோ கியூட். விட சொன்ன அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள். விட சொல்றதுக்கு முயற்சி பண்ணவங்க திங்கட்கிழமை நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இருந்தாலும் உங்க நேர்வு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ செல்லம்.

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் ஊடாக இன்றும் தமிழ் பத்திரிகைகளை நாம் ஆராயவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தேர்தலை பழைய முறையில் நடத்துவது சாத்தியமற்றது, தேர்தல் தாமதம் குறித்து பாராளுமன்ற குழுவில் சட்டமா அதிபர் திணைக்களம் விளக்கம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது எனவும், புதிய தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதாயின் அதற்கு தற்காலிக திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என சட்டமா அதிபர் திணைக்களம் மாகாண சபை தேர்தல் தொடர்பான பாராளுமன்ற செயற்குழுவில் விடயங்களை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கின்றது. பாரிய வீழ்ச்சியில் இலங்கை ரூபா டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 354 வீழ்ச்சி, தெற்காசிய பிராந்தியத்தின் மிக மோசமான தாக்கம் என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இதேவேளை பொதுநலவாய கற்றல் பேரவையின் 43rd நிர்வாக சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டனுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று முன்தினம் ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிவிகார செயலாளர் இவெட் கூப்பரை சந்தித்த போது என்று அவருடைய இருவருடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடாவடித்தடமான செயற்பாடுகளுக்கு இனிமேல் இடமளிக்க முடியாது. விசேட குழு கூட்டத்தில் மலையக அரசியல் தலைவர்கள் உறுப்பினர்கள் வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒரே நாளில் 1782 வாகனங்களுக்கு வங்கிக் கடன் பற்று பத்திரம் திறக்கப்பட்டது எப்படி? சபையில் முஜிபுர் ரஹ்மான் MP கேள்வி என்ற ஒரு செய்தி அவருடைய புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. இதேவேளை பிரகீத் அக்னலிகொட வழக்கில் சந்தருவன் மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் என்றும் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான வழக்கு இன்று என்ற செய்திகளும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் 2027 முதல் பெரும் கடன் மலைக்குள் நுழைகிறோம், மரணப்பொறிக்குள் தள்ளப்படும் நாடு, அரசு IMF புதிய இணக்கப்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் $700 மில்லியன் அனைத்தையும் தீர்க்குமா என்ற ஒரு செய்தியும், வடக்கில் பெரும் அநீதி உடன் தலையிடுங்கள் கஜேந்திரகுமார் MP வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி வெளியாக இருப்பதோடு, தையீட்டு வீதி குறித்த தீர்ப்பு ஒத்திவைப்பு என்று கட்டமிட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் இயங்குவதில்லை, அரசின் நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு சுமந்திரன் என்ற செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கின்றது. இதேவேளை காலம் காலமாக மலையக மக்களுக்கு முன்னைய அரசுகளால் பெரும் துரோகம் இழைப்பு, மன்னிக்க முடியாது என்கிறார் அமைச்சர் பிமல் என்றும் டாலரின் பெறுமதி 354 என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. திருடப்பட்ட அல்லது காணாமல் போன 5000 மேற்பட்ட கை தொலைபேசிகள் மீட்பு என்ற ஒரு செய்தியும், அரிசி இறக்குவதை உடன் நிறுத்துங்கள் ரவிகரன் MP வலியுறுத்தல் என்றும், தோட்ட தொழிலாளர்கள் மீது அடக்குமுறைக்கு இடமில்லை, தாக்குதல் நடத்தவும் முடியாது, பாராளுமன்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானம் என்ற செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றன. இவ்வாறாக தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கமலேந்திரன் டிரக்ஷன். வணக்கம்.
1: தேசத்தின் குரல்.

0: சாமி திரைப்படத்துக்காக பாலாஜி ஸ்ரீராமின் இசையில் அனுராக் குல்கர்னி மற்றும் தாரிணி ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில. அடுத்து நம்மளுடைய குலசாமி பச்சை கிளி பச்சையம்மா என்ன சொல்ல போறீங்க?
1: பச்சை கிளி பச்சையம்மா
2: எதிர்பாராத விஷயத்துக்கு கவலை ஏற்படும். துலா ராசி அன்பர்களே, சிரமம் பாராமல் காரியம் செய்வீங்க. விருஷிக ராசி அன்பர்களே, நாலு பேர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தனுசு ராசி அன்பர்களே, தொட்ட காரியமெல்லாம் வெற்றிய முடியும். மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத போட்டிகளை சந்திப்பீங்க. கும்ப ராசி அன்பர்களே, பொறுமையா செயல்படுறது நல்லது. மீன ராசி அன்பர்களே, ஏமாற்றம் அதிகரிக்கும். சுருக்கமா பலன் கப்பமா, மேஷம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் லாபம், கடகம் மகிழ்ச்சி, சிம்மம் உற்சாகம், கன்னி கவலை, துலாம் சிரமம், விருஷிகம் ஆதரவு, தனுசு வெற்றி, மகரம் போட்டி, கும்பம் பொறுமை, மீனம் ஏமாற்றம். இள ராசிக்கு சுருக்கமாவே பலன் சொல்லிட்டோம். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
1: பச்சை கிளி பச்சை அம்மா.
0: இப்பதான் கொலசாமின்னு சொன்னேன்.
3: இல்ல, கொலசாமியா இருந்தாலும் உண்மையா சொல்லதில்லை.
0: இன்னைக்குதான் பேங்குக்கு போலான்னு பிளான்
3: பண்ணேன். திங்கக்கிழமை போங்க சொல்லுங்க.
0: அப்ப லீவு தருவீங்களா பாஸ் நீங்க?
3: இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு லீவு எப்படி வரும்?
0: 10 மணி ஷோ முடிச்சிட்டு போலான் இருந்தேன்.
3: மழை இருக்குல்ல, மழை நான் நினைக்கிற மாதிரிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொழும்புல ஒரு 2 மணிக்கு தொடங்கின மழை.
0: விடிய காலையில,
3: விடிய காலையில நடிச்சாமத்துல 1:30-2 மணிக்கு தொடங்கின மழை. அப்படியே பெய்துட்டு இருக்கே, ஒரே மாதிரியே பெய்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல வெள்ளத்துக்கான அறிகுறிகள் தெரியுது, நிறைய வீதிகள் எல்லாம் வெள்ளத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் காலையிலையும் வந்து இந்த குளிர் கூடி போச்சு.
0: ஆமா, ரொம்பவுமே கிளைமேட் சடனா சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி மூடியாவே இருக்கு தெரியுமா. பேசாம இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை லீவு விட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுதான். ஆனா இருந்தாலும் சில வேலைகள் நம்ம செஞ்சுதானே ஆகணும்.
3: அதுதானே,
0: இப்ப வெல்டிங் ஷாப்ப பொறுத்த வரைக்கும் அண்ணா ஒட்டி வைங்க வாரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. வெல்டிங் ஷாப் இருக்கிற அண்ணா கடையை பூட்டிட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படியா இருக்கும்? அவ்வளவுதான் பிசினஸ். இது எல்லாத்தையுமே தாண்டி வெல்டிங் ஷாப்பா இருக்கும் போது அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டா பொருந்தணுமா இல்லையா?
3: இந்த வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குச்சி குச்சியா வச்சிருப்பாங்களே, அது தரமாக இல்லைன்னு சொன்னா நீங்க செய்யற வெல்டிங் வேலை வந்து எப்பவுமே வந்து தரமாக இருக்காது. பாரம்பரியம்னா முறிஞ்சு விழுந்துடும், இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் அழுத்தத்தை தாங்க முடியாம முறிஞ்சு விழுந்துடும். இந்த மாதிரி இல்லாம ஒரு தரமான வெல்டிங்கை நீங்க செய்யணுமாக இருந்தால் மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் பொறுத்தவரையில் இது மிகவும் தரமானது. இலங்கையில் SLS தரம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொன்னா மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் மட்டும்தான்.
0: மாறி மழை அடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சாலும் கூட கனா, இந்த வெளியில மழை பெய்யற டைம்ல போறத நினைச்சாலே கஷ்டமா தானே இருக்கும். இதுவே நமக்குன்னு ஒரு சொந்தமான வாகனம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த சொந்தமான வாகனத்தை வாங்குறதுக்கான ஆசை கனவை நனவாக்குறதுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரச பணியாளர்களுக்கு BYD ஒரு அற்புதமான சலுகையை வழங்குறாங்க.
3: இப்போ அரச பணியாளர்களுக்கு ஜனவரியில இருந்து சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது.
0: நமக்கு எப்ப பாஸ்?
3: பெற்றுக்கொள்வதற்கான காலம் வந்தாச்சு. நீங்க அரச ஊழியராக இருந்தா BYD-க்கு போய் நீங்க உங்கள் அரச ஊழியர் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற நேரத்துல நீங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாகனத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க போய் கேட்கிற நேரத்துல உங்களுக்கான லீசிங் வசதிகள், இன்சூரன்ஸ் வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கும் BYD தயாராக இருக்கு. எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய BYD காட்சி அறைக்கு போங்க.
0: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க BYD ஷோரூமுக்கு போயிட்டு அப்படியே அபான்ஸுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லேப்டாப், மொபைல் போன் இந்த மாதிரியான பொருட்களை உங்களுடைய தவணை முறையில செலுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. யோசிச்சிருப்பீங்க, BYD-லயே பெரிய ஒரு பில்லு வச்சுட்டீங்க, இப்ப அபான்ஸுக்கும் போக சொல்றீங்க அடுத்த பில்லா அப்படின்னு. அதான் கிடையாது, அபான்ஸை பொறுத்த வரைக்கும் சிறுக சிறுக பே ஸ்கீம் உங்களுக்காகவே அறிமுகப்படுத்த ஏற்படுத்தி இருக்காங்க. இதனூடாக உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை மாதாந்த தவணை முறையில் செலுத்தி இப்போ நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
3: இப்போ இந்த அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி அதிகரிச்சு கொண்டே போகுது இல்லையா, 350 ரூபாவை தாண்டிடுச்சு.
0: ஆமா,
3: எனவே இந்த மாதிரி டாலர் வச்சிருக்கிறவங்க சரியான முறையில் அதை சேமிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதிலும் குறிப்பாக செலான் வங்கியை பொறுத்தவரையில், செலான் வங்கியில் நீங்கள் டாலரில் சேமிக்கின்ற நேரத்தில் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தருவதற்கு செலான் தனிநபர் வெளிநாட்டு நாணய கணக்கு தயாரா இருக்கு.
0: இப்போ நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் டெய்லி விசேஷம் தானே, இந்த ஒவ்வொரு விசேஷங்கள் வரும் போது செலான் மெகா ரிவார்ட்ஸ் ஊடாக நமக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்குமான பண சலுகையை பெற்றுக் கொள்றதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது.
3: பக்கத்தில் இருக்கக்கூடிய செலான் வங்கிக்கு போயிட்டு செலான் தனிநபர் வெளிநாட்டு நாணய கணக்கு பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லாட்டி இந்த நம்பரை கால் பண்ணுங்க, 011-200-88-88. வெளியில மழை பெய்யுது இல்லையா, எங்கட குரல்ல ஒரு மாற்றம் தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியுது,
0: இன்னைக்கு மட்டுமா தெரியுது?
3: இல்லப்பா, நாங்கெல்லாம் திருப்பி பழையபடி உற்சாகமாக பேசுவோம். அப்பதான் கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த மழை ஃபீல் போயிட்டு நல்லா உறுதியா சுறுசுறுப்பா மாறுவாங்க.
0: ஃபுல் வைப்ல இருப்போம். எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, தொடர்ந்து கேளுங்க. இது வணக்கம் தாயகம், நேரம் 7:28 மேடம்.

0: ஆச்சு.
1: இது ஃபோர்ச்சூன் சோய்.
2: எஸ் ஃபோர்ச்சூன் சோய்.
1: சிக்கன் பொலஸ் கறி, மீன் பிரட்டல் கறி, டெவில் சிக்கன், டெவில் கட்டல் ஃபிஷ்.
2: எஸ் ஃபோர்ச்சூன் சோய்.
3: புதிய சுவையுங்கள் வைபுக்கு செட் ஆச்சு.
1: விரும்பிய விதத்தில் வேண்டிய நேரத்தில் ஃபோர்ச்சூன் சோய்.
4: உங்கள் எதிர்கால வீட்டை சரியான இடத்தில் அமைத்திடுங்கள். வத்தலை நகருக்கு சில நிமிடங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் அருகில். இப்போது 1.5 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்து மிகுதியை 40 மாதங்களுக்கு தவணை முறையில் செலுத்திடுங்கள். பிரைம் லேண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் வணிகத்தின் முன்னணி. மேலதிக விவரங்களுக்கு 13-22 அழைக்கவும்.

0: அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்
2: சிக் பிளாக் ஹெனாஹியா கலர் லிக்விட் மென்மையான வசதியான மற்றும் மலிவான விலையில் இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே
3: தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்கள் இப்போது மொபிட்டலிடமிருந்து டிஆர்சிஎஸ்எல் அங்கீகரிக்கப்பட்ட சாம்சங் கேலக்சி A06 ஸ்மார்ட் போனை 15,160 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும் மேலதிக தகவல்களுக்கு 1717 அழைக்கவும் நிபந்தனைகளுக்குட்பட்டது

0: போக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
1: The voice of the people. Makkal Kural.
2: Vanangavadu.
3: Asia Asset Finance. My first FD. Noted commitment kilegal. Fitch A plus madhippedu. Muthoot Finance in 55 aadukalukku metpatta nambikkaiyudan. 25 maadangalukku 13 veetha vatti. Alaiyungal 1369. Lucky Wallet udan. Mulumaiyaga digital sevai. Vidhimuraigal matrum nibandhanaigal porundum. 2016 aam aadi 42 nirvaiga chattathin kizh. Ilangai mathiya vangiyal urumai matra nirvanamagum.
4: காடழிப்பு மற்றும் மனித ஆக்கிரமிப்புகள் காரணமாக அண்மை காலமாக மனித குரங்கு மோதல்கள் பெரும் சமூக பிரச்சனையாக உருப்பெடுத்துள்ளன. உணவு மற்றும் வாழ்விடங்களை தேடி குரங்குகள் கிராமங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் படையெடுப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருதரப்புக்குமே பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அம்பாரி மாவட்டம் லாகுகலி பிரதேச இயலாத பிரிவுக்குட்பட்ட வரலாற்று புகழ்மிக்க உகந்தமலை ஸ்ரீ முருகனாலய வளாகத்தில் மிதமிஞ்சிய குரங்குகளின் நடமாட்டம் காரணமாக பக்தர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வழமைக்கு மாறாக நூற்றுக்கணக்கான குரங்குகள் ஆலய பகுதியில் திரண்டு காணப்படுவதனால் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்கள் அச்சத்துடனேயே நடமாட வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பக்தர்கள் கொண்டு வரும் பூஜை பொருட்கள் மற்றும் உணவுகளை குரங்குகள் பறித்து செல்வதால் சிறுவர்களும் முதியோர்களும் பாதிக சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஆலயத்தில் பூஜைக்காக மணி அடித்தவுடனேயே நூற்றுக்கணக்கான குரங்குகள் உள்ளே ஓடி வருவதாகவும் பக்தர்கள் பூஜை தட்டுடன் வெளியே செல்ல முடியாத துர்பார்க்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அது மாத்திரமின்றி வளாகத்தில் உள்ள வேம்பு மரங்களின் துளிர்களை குரங்குகள் உண்பதனால் இதுவரை 15 மரங்கள் வரை கட்டு போயுள்ளதாகவும் அதில் 10 மரங்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அனுமதியுடன் தரிக்கப்பட்டுள்ளன. எனவே பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த குரங்கு தொல்லைக்கு உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
5: வரலாற்று சிறப்புமிக்க உகந்தை மலை ஸ்ரீமுருகன் ஆலயத்திலே குரங்குகளின் தொல்லையால் பக்தர்கள் படும் அவதிகள் அநேகமானவை. கடந்த 3 ஆண்டுகளிலே 3 மடங்காக பெருகி வீதி அனைத்திலும் அதனுடைய எச்சங்கள் விடப்பட்டு அந்த ஆலய சூழலின் அழகை சுகாதார ரீதியிலே அது சிதைத்து இருக்கிறது.
6: குரங்குகள் தொல்லை மிக கடுமையாக இருக்குது. குரங்குகள் என்று சொன்னா மற்றது இந்த கதர்காமத்திற்கு பாத யாத்திரை செல்ல வருபவர்கள் தங்கு நேரம் அவங்க ஆடைகள் சாப்பாட்டு பொருட்கள் அவங்களோட பேர்ஸ்கள் இதுகள் எல்லா உண்டையும் குரங்கு விடுதில்லை. எல்லா பொருட்களையும் குரங்கு எடுத்துக்கொண்டு போகுது. குரங்கை ஒரு கட்டுப்படுத்துவதற்கு இந்த வனவிலங்கு காரியாலய உத்தியோகஸ்தர் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் இதுக்கான ஒரு நடவடிக்கையை மிக விரைவாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
4: ஆலயங்களின் இயற்கை சூழலையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது மிக அவசியமான ஒன்றாகும். எனவே வனவிலங்குகளுக்கு பாதிப்பில்லாத வகையிலும் அதேவேளை பக்தர்களின் வழிபாட்டு சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் திட்டமிட்ட மாற்று வழிகள் மூலம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உடனடியாக காண வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளே, இது உங்களின் கவனத்திற்கு.
1: Voice of the people. மக்கள் குரல்.
7: நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 7:59.

0: the kickstart.
1: Kickstart. ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில்.
3: That's the way to wake up.
4: The best part of my mornings.
5: That was such an odd start to the day.
6: You get it?

0: மீண்டும் தாயகம் கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:13.
1: மாறாத அதிமுகத்துடன் SLT மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள், அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தம் ரூபாய் 5900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தினை அனுபவியுங்கள் SLT மொபைல் ஃபைபர்.

0: சக்தியின் அலுகளில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோம் இல்லையா, அந்த வானிலை தொடர்பாகவும் நிறைய பேச போறோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இது இப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த டிசியினுடைய தீம் பாடல்கள் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா இடம் அந்த பாட்டு கேட்குதுப்பா.
1: ஆமா, லோகேஷ் கனகராஜ் ஒரு லீடிங் ரோல்ல நடிக்கக்கூடிய முதல் திரைப்படம் தேவதாஸ், அதான் டிசின்னு மாத்தி இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுல அந்த ஒரு தீம் சாங் இருக்கு இல்லையா, ராகாஸ் ஆஃப் ரிவெஞ்ச், அது வேற லெவல் எடுத்திருக்காரு. அந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா, நம்ம ப்ரோ சில விஷயங்களை பர்சனலா எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது தெரியுமா.
0: ஏதோ நல்லது நடந்தா சரி சரி. ஆனா இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லப்படுகிறது, இந்த அனிருத்தினுடைய இசையில் கொஞ்சம் மாற்றம் இப்ப கொஞ்ச நாளாவே தெரியுது. அதிலும் குறிப்பாக வந்து அனிருத்தினுடைய இசை, முந்தி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா,
1: மில்ல ஓபன் பண்ணா எப்படி மெஷின் சத்தமா இருக்குமோ அது மாதிரி இருக்கும்,
0: அந்த மாதிரி தடபட தடபடன்னு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் நிறைய நல்ல மெலடிஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாரு இடையில. இப்போ அவருடைய பாடல்கள்ல கொஞ்சம் கிளாசிக் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது கர்நாடிக் மியூசிக் அதிகமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பாக்குற நேரத்துல எங்கட கண்ணுல இது பட்டுச்சு.
1: எஸ், நான் தான் சொன்னேன்ல ப்ரோ சில விஷயங்கள் பர்சனலா எடுத்துக்கிட்டாருனே, அதுக்கு இதுதான் காரணம்.
2: அனி நல்லா மியூசிக் பண்ணாருப்பா. இப்ப வந்து இவ்வளோ பெரிய பெரிய படத்துக்கு ஒரு ஹிட் கொடுத்து 10,000 கம்போசர் இருக்கான். அப்போ வந்து 10 கம்போசர், இப்போ 10,000 கம்போசர் இருக்காங்க. அதில் ஒரு நிலச்சி நிற்கிற மாதிரி இருந்தால் அது டேலண்ட் இல்லாமல் வராது. ஸோ அப்ரிஷியேட் டேலண்ட். அதெல்லாம் முடிச்சுட்டு தில்லா வந்து சொல்லார்ல, லைக் தலைவன் தலைவன் தான் தொந்தன்றான், அதுக்கு வந்து ஒரு ஹியூமிலிட்டி கண்டிப்பாக வேணும். அண்ட் காட் பிளஸ் யூ வித் மோர் சக்ஸஸ். அண்ட் ஆல்சோ மை ஒன்லி வேண்டுகோள் தான் உங்களுக்கு, இன்னும் கிளாசிக்கல் மியூசிக் படிச்சு இன்னும் கிளாசிக்கலில் நிறைய சாங்ஸ் நீங்கள் போடணும், லைக் ராகாஸில், கர்நாடிக், ஹிந்துஸ்தானி. அண்ட் அப்போவும் இந்த லாஞ்சிவிட்டி வில் பி லைக் மச் மோர். அண்ட் ஐ ஹோப் டு சீ யூ லைக் ரியலி த்ரைவ் இன் தட் ஒன் ஆல்சோ, பிகாஸ் வென் யூ டூ இட் தி யங்கர் ஜென்ரேஷன் டஸ் இட், ஐ திங்க் யங்கர் ஜென்ரேஷன் போய் சேரும் இல்லையா.
0: ஏஆர் ரஹ்மான் ஒரு நிகழ்ச்சியில அனிருத்துக்கு நேரடியாக சொன்ன விஷயம், நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ராகாஸ்
1: கிளாசிக்கல் வந்து கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்கன்னு,
0: ஃபோகஸ் பண்ணுங்க, ராகாஸ் ஆராயுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்த படங்கள்ல நிறைய இந்த ராகா பேஸ்ட் பாடல்கள் வர ஆரம்பிச்சது. அதுல இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த டிசி இருக்கு இல்லையா, டிசியினுடைய தீம் சாங் வந்து இப்போ இளைசுகள் மத்தியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க.
1: டைட்டிலே தெரியும்ல, ராகா ஆஃப் ரிவெஞ்ச்.

0: அனிருத் பாட்டு ஒண்ணு சமைங்கன்னு சொன்னா கிச்சனே பத்தி எரியற மாதிரி விருந்து வச்சிருக்காருல்ல.
1: ஆமா, இதுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாடல்கள் வந்து அதிகமாக ஒலிக்கும் அப்படின்றது உண்மை. இதுல இந்த பாடல் வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு அது பிடிச்சு போயிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க.
0: ஆனா இந்த படம் தேவதாஸ் டிசி வந்து கலாநிதி மாறனுடைய ப்ரொடக்ஷன் தானே? கலாநிதி மாறனோட பொண்ணு தானே காவ்யா மாறன்?
1: ஆமா.
0: ஓகே. ஏன்னா சோசியல் மீடியா இல்லைன்னா நார்மலாவே அரசியல் புரிசலா சில கதைகள்லாம் வரும்போது இவங்க சும்மா கட்டுக்கதை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு காலத்துல நம்மளே சொன்னோம்தான். ஆனா இப்ப வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது நிஜமா இருக்குமோன்னு ஒன்னு தோணுது. ரீசெண்டா பார்த்துட்டு என்னன்னு சொன்னா, காவ்யா மாறன் அண்ட் அனிருத் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது அடுத்த கட்டமா கல்யாணத்துல போய் முடிய போது ஸ்வீடன்ல நினைக்கிறேன், ஸ்பெயின்ல இந்த நவம்பர் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்க.
1: ஆமா, கல்யாணம் நவம்பர்ல நடக்கலாம், நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். சரி, ஓகே, அவங்க
2: பாடகர்கள்